0: ஜானி ஏக்க தே துனு மாவத தே துனு மாவத
1: எஃப்எம் அனுபா எஃப்எம் அனுஹதராய் தசம அட்ட